0: உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க அத பத்தி எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்களே.
1: எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க பிளீஸ். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்க. கடந்து போறதுதானே வாழ்க்கை.
0: கரெக்ட் தான், கடந்து போறதுதானே வாழ்க்கை.